பேட் சதுரம் ஊர் நல்ல பழக்கம் தான் இங்க இறங்குப்பா. இது வேணாங்கப்பா, நாங்களும் சட்டனா கொள்ளாறு தான் ஜில்லி மாறாது என்றும் தகட்டி எங்கேயும் போனாலும் புரியாது கட்டி அறியாத வயதில் அங்க சிறைய கண்ணம் தெரியாத வகையில் அங்க பழத்தை செய்தும் வெகமன்ன குறைஞ்சலை இருந்தாலும் உரம் கட்டி ஒற்றுமையை கட்டத்தை ஒன்றாக குடினோமே.

இல்ல என் பேரு தான் பேட்டி கும்ல என் நகராதி வெள்ள இங்க யாரும் இல்ல யார் வந்து இங்க சிறி நாளும் கதையே இல்ல நெருப்பான நம்ப கோடி மேல பறக்குதில்ல என் போட்டுக்குள்ள என் பேரு தான் நான்கு துடங்கி என் பனிரெண்டு ஓர் ஆயிரம் தடங்களும் இங்குண்டு பின்ன கூடி பேசும் அந்த குள்ள நிறை கூட்டத்துக்கு வண்ணோக்கி பறக்கும் படிகுண்டு ஷாட்கன் போல ரைம்புடன் கதிருக்க சட்டுது அன்பர புள்ளிங்கள் எனக்கு ஜஸ்ட் வாட்ச் இட் வெயிட் அண்ட் வாட்ச் இட் அப்பைய போட்டி இழுத்தாக்கா

புதுமண்ட நம்பிக்கிட்ட கட்டத்தட படச்சராத்தனையும் அந்த படி கத்திருந்த இடமிடி பெட பெறுவேன் புஜமிட தருவேன் என கத்திருந்த கடப்பட பக்கத்தட நெஞ்சும் மிக்க தடைகளை உடைத்திட்டு தனியாக வந்தவன் இடப்படாதீங்க நினைப்பதை விட கொட்டிக்கு பண்ணடிப்பட்ட மாணவ புதுத்தல ராப்பணம் முளைச்சிட்டு வந்த ரேப் சொல்லி செய்யாண்டவன்

தப்பட்டி கும்மில்ல என் நகராட்சி வெள்ள இங்க யாரும் இல்ல வந்து இங்க சிறி நல்லும் கதையே இல்ல கோடி மேல பறக்குதில்ல என் பொட்டுக்குள்ள என் பேரு தப்பெட்டிக்கும் படத்துல ஹீரோ பாஷா நெஜத்துல கெட்டமே அந்த நீ நங்கட துருங்கொண்டு போவாங்க மாசா துணிஞ்ச மத்த வர்ற நடிஜ கட்டில துடுங்க.

0: கபடி பொறிகளிடையே இறங்கின மனசம்பவண்டா நதுஞ்ச வண்ண குணிய வச்சு பட்டைய கலப்பே ஜாதாங்க பார்த்து கொள்வான மனசுக்குள்ள என்ன மறையது நட்பு ஒல் வைட் குழுதும் கேபிள் நமக்கு வேலைய ஓட்ட பேக்கப் இருக்கே மோதா தேவினா பலர் வந்து இங்க இப்ப காணா போனா ஐ ஐ இஸ் இஸ் எ பாய் அருண் பாய் ரிப்ரசன்ட் கிளாங் பேபி 4100 பீஸ் தேங்க்யூ வகிதா.
1: Rakita.